0: அதிக ஹிம்மெட்டதிர் போகெந்தனு.
1: ஆக தாயி ஹேழ்தா இத்தாழே, கருவனு எழகந்தி தான் அரசிக்கொண்ட ஐதர்ப்ப தெரதிந்த அந்த ஹொசதாகி கரு ஹாக்கிர்த்தக்கந்த ஹசு கருவன்ன யாவ ரீதி ஹுடுக்கிக்கொண்டு ஹோகுத்தோ ஆ ரீதி கிருஷ்ண யாவாகலும் அர்ஜுனனு ஹுடுக்தா இருத்தானே அந்த அர்ஜுனன பலியல்லே இரோதிக்கு இஷ்டப்படுத்தானே. ஹாகாகி பந்தே பர்த்தானே, நீனு அர்ஜுனனன்ன சோலிசிதரே பார்த்தனல்லி நீனு யுத்தவன்னு மாடிதரே கிருஷ்ண தானே பர்த்தானே. ஆதரே மகனே, நீனு கிருஷ்ணனன்ன நோடி